தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தத்தரி சதல தஜ்ஜனு சதலு தத்துமி ததுமி தத்துனு தத்த தரித தனத தனுத தி